விஜ்ஞு கட்டிய சச்சட நாம சுமாய் சச்ச நாம சுமாய் ஹர் குணங்காய் மில் பிரீத்தம் சுக பாய் சதா ஆனந்த ரஹே தின ராத்தி விஜ்ஞு ஹோமே ஜாய் ஜின்னி புருக்கி ஹர் நாம சேத் லாயா தினக்கை ஹோ லாகு பாய் காயா கஞ்சன தா தீய ஜா சத்குரு லய மிலாய் சோ சச்சா சச்ச சலாஹிய ஜே சத்குரு தே புஜாய் பின் சத்குரு பரம பலானியா கியா முஹு தேசன் ஆகே ஜாய் கியா தேன் முஹு ஜாய் அவகுண பசுதாய் துக்கோ துக்க கமாய் நாம ரத்தியா சே ரங்க சுலூலா பிற்கை அங்க சமாய் திஸ் ஜேவட அவர்ணா சூஜை கிஸ் ஆகே கஹியே ஜாய் சோ சச்சா சச்ச சலாஹிய ஜே சத்குரு தே புஜாய் ஜின்னி சச்சடா சச்ச சலாஹியா ஹோ தின் லாகோ பாய் சே ஜன சச்சே நிர்மலே தின் மிலையா மல சப ஜாய் தின் மிலையா மல சப ஜாய் சச்சை சர நாயே சச்சை சஹஜ சுபாய் நாம நிரஞ்சன அகமய கோச்சர் சத்குரு தியா புஜாய் அன்தின் பகத் கர

குருள பண்ட ஆறு சரண கமலமான தான பஸ்தி பிரபயகமய பார் பஸ்த கும்பாவத சாவி சுக்கி கிசியூனு நாதிச சந்த பிரசாத பேட்டே பிரபு பூர்ண ஜெகதீச ஜெய ஜெயக்கார சப கரஹ சச்ச தான சுஹாயா ஜப நானக நாம நிதான சுக பூரா குரு பாயா பலாவல் மஹல்லா பஞ்சவா ஹர ஹர ஹர ஆராதிய ஹோய ஆரோக ராமச்சந்த் கி லஷ்கா